உள்ள குட் சிபிசி கொடுத்தும் இப்படி பண்ணியது nuna buttunga bikkuninga tuta ko himi qoballeeru khanu awla tigunna gajamma ngata inulere dikkun